குறித்து குட்டும் கீழ்த்தானுக்கு தசத்தீழு தசல்லா குறு பேக்கி எப்பனா ஆளுக்கு ஆளுதீ.

வேசியோ டிடே பொருள் நம்பானா தரியே கெத்தா கெத்தா மனச கெஞ்சா கிட்ட ஜக்கானா தரியே கண்ணி தனே ஜிசா காயா கரே உடை சுரக்கா கானா தரியே